0: மார்னிங் மோஜோ.
1: குட் மார்னிங், வெல்கம் டு மார்னிங் மோஜோ வித் மீ ஆர்ஜே அனாமிக. இன்று மே 11 மண்டே ஆனே, புதியொரு வீக் டா ஸ்டார்ட் செய்திருக்கான. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வளர எனர்ஜெட்டிக் ஆயிட்டுள்ள சந்தோஷம் நிறையொரு கிடலன் மண்டே விஷயமான. சாதாரண ஆயிட்டொரு திங்களாச்ச ராவில என்பயோ தே நமக்கு பயங்கர ரஷ் ஆயிருக்கும் அல்லே. ஓஃபீஸிலேக்கு போகனாயிட்டுள்ள திரக்கினடையில் நம்ம ஏற்றவும் கூடுதல் கஷ்டப்படுறது ராவிலே எந்த கழிக்கும் என்ன சிந்தையிலான. அதுபோல தான் கூடுதல் ஆளுகளும் புதிய ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிற ஒரு திவசம் கூடியான ஈ திங்களாச்ச என்பயுது அல்லே. இன்று முதல் ஞாபக ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டுள்ள ஒரு டயட் ஃபோளோ செய்யும், அல்ல மதுரம் தீர தொழில சுகர் கட்டு செய்யும், அல்ல ஜங்க் ஃபுட் கம்ப்ளீட் ஆகிட்டும் ஒழிவாக்கும் என்ன தீர்மானிக்கிற ஒரு திவசம் கூடியான திங்களாச்ச என்பயுது. மாத்தமல்ல ராவிலே குடிக்கிற சாயில் போலும் சுகர் குறைக்கணும் என்று சிந்திக்கிறவரான நம்மளில் பலரும் அல்லே. நம்ம ஆகிரகங்களே அடக்கி நிறுத்தி எனக்கு இஷ்டப்பட்ட ஒரு சோக்லேட் அல்ல ஒரு பிளேட் பிரியாணி கழிச்சால் எந்த வெயிட் கூடோ அல்ல ஹெல்த்தினே பாதிக்குமோ என்ன பேடியான எப்போழும். ஈ திரக்கினும் டயட்டினும் இடையில் நம்ம இஷ்டங்களே நம்ம பலப்பழும் மறந்து போகணும் என்னதான சத்யம். என்னால் இன்று ஆ ஒரு டயட் பிளான்ஸ் இங்கே தற்காலிகமாய்ட்டு மாற்றி வைக்கானாய்ட்டு பற்றிட்டுள்ள ஒரு அடிப்பொளி திவசமான. யெஸ் நீங்கள இஷ்டங்கள் அல்லது இஷ்டப்பட்ட ஃபுட் யாதொரு கில்ட்டும் இல்லாது கம்ப்ளீட் ஆகிட்டும் ஆஸ்வதிச்ச கழிக்க வேண்டி மாத்தமுள்ள ஒரு திவசமான இன்று. அதான மே 11 ஏற்றவும் வலிய பிரத்யேக. இன்று நேஷனல் ஈட் வாட் யூ வாண்ட் டே ஆன. நம்ம லைஃபில் ஹெல்த்தும் ஃபிட்னஸும் வளர இம்போர்ட்டன்ட் ஆனே, அதில் யாதொரு டவுட்டும் இல்ல. நம்மளது எப்போதும் சிக்கையும் செய்யாறும், பட்சே எப்போதும் கலோரிஸ் கவுண்ட் செய்து டென்ஷன் அடிக்காது. சிலப்போழெங்கிலும் நம்ம நாவின் இஷ்டமுள்ள ருச்சிகள் ஆஸ்வதிக்கிறது நம்ம மைண்டினே பயங்கரமாய்ட்டு எந்தபா ரிஃப்ரெஷ் செய்யாய்ட்டு ஹெல்ப் செய்யுன ஒன்றான. ஈ ஃபுட் என்பயது வெறும் ஒரு நெசசிட்டி மாத்தல, அது வலியொரு இமோஷன் கூடியாணே. நம்ம சங்கடங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒக்கே ஒரு பருத்தி வரை மாற்றானாய்ட்டு நல்லொரு இஷ்டபக்ஷணத்தின் சாதிக்கும் என்னதான ரியாலிட்டி. ஒருபாடு நாளாய்ட்டு கழிக்கணும் என்ஆகிரிச்சிருந்த ஒரு சீஸி பிஸ அல்ல உச்சக்கு நல்ல சூடு சோறிண்ட் கூட ஒரு ஸ்பைசி ஃபிஷ் ஃப்ரை, அது அல்ல வைகேரம் ஜோலி கழிஞ்சு வரல சமயத்து ஒரு வலிய ஸ்கூப் சோக்லேட் ஐஸ்ரீம் அங்கே எந்தும் ஆகாட்டோ. அதுகொண்டு இன்னத்தை ஒரு திவசத்தேக்கு மாத்தம் ஆ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டுள்ள டயட் சாட்டைக்கு ஒன்று மாற்றி வைக்க. என்ட்டு நீங்களுக்கு இஷ்டப்பட்ட ஏற்றவும் இஷ்டப்பட்ட ஃபுட் ஓர்டர் செய்யோ அல்ல வீட்டில் தான் சந்தோஷத்தோட உண்டாக்கி கழிக்கையோ செய்யாவதான. பட்சே சிக்கேண்ட ஒரு காரியம் என்பயுது, அமிதமாய்ட்டு வாரி வலிச்சு கழிக்காது இஷ்டமுள்ள விபவங்களெல்லாம் ஆஸ்வதிச்ச ஓரோ ருச்சியும் ஃபீல் செய்து கழிக்க என்னதான ஈ ஒரு திவசத்தின் யதார்த்த உதேசம் என்பயுது. சோ இவருட இஷ்டப்பட்ட ஃபுட்டொக்கே கழிச்சு செலிப்ரேட் செய்யாட்டோ. சோ ஒரிக்கல் கூட எல்லாருக்கும் ஒரு மனோகரமாயிட்டுள்ள மண்டே விஷ் செய்து கொண்டு இன்னத்தை மோர்னிங் மோஜோ இவடையும் ஸ்டார்ட் செய்யாம் வித் மீ ஆர்ஜே அனாமிகா.

0: நாடினொப்பம் நாட்டார்க்கொப்பம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய நிரக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் குட்டாரக்கரா. இனி அறிவு மாஷயங்களும் வாய்ச்சறியாம். ஆசிரிய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகன் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்.
2: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூடே நாடறியட்டே. மாதிரிநாடு ஜீவகாருண்ய மாசிக வாய்க்குக, வரிக்காராவுக. கூடுதல் விவரங்களுக்கு 9447789863 என்ற நம்பரிலேக்கு பந்தப்படாம். நீங்களோட பிசினஸ் இனி நாடறியட்டே. ஆசிரிய எஃப்எம் 90 பரிசியங்கள் நல்குவானாய் நீங்களுக்கும் விளிக்காம் 9072585908 என்ற நம்பரிலேக்கு. நீ

அருள கிரணமணியும் உதயம் அதிலுதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்க தேடி அழகு பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரசமதுர சுமசரங்களைது அமிர்த பொழின பிரணய பரிதராகம் ஹிருதய தரள மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவன அனுபவ

0: ആശ്രയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தின் தங்கிறது விதோதர்

தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத்துக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடத